அம்மன் கூடம் எடுத்து செய்யத்தோம் அம்மனை செப்படுத்தி, அம்மன் கூடம் எடுத்து செய்யத்தோம் அம்மனை.